கூறலாம். முதம் பெண்ணின் பெருந்தக்க யாவில கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண். பொருள் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதி நிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? மீண்டும் குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக்கு பெரும். குரல் எண் 54 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

வானிலை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில இடங்களில் இந்த காற்று மேலும் வலுப்பெற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் ஸ்வராஜ்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கச்சால் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 ஷஹீத்தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஸ்வராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 ஸ்வராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி சங்கா நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத்தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத்தீப்பில் இருந்து பிற்பகல் 1 மணிக்கு ஸ்வராஜ் தீப் செல்லவிருக்கிறது. ஸ்வராஜ் தீப்பில் இருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஸ்வராஜ் தீப் செல்லவிருக்கிறது. ஸ்வராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத்தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத்தீப்பில் இருந்து இந்த கப்பல் நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாராட்டாங் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 ஷஹீத்தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஸ்வராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 26 காலை 5:30 ஸ்வராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நாளந்தா நாளை பகல் 10 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே இரவு 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி சென்டினல் நாளை பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து கார் நிக்கோபார் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 26 மாலை 4 மணிக்கு கார் நிக்கோபாரில் இருந்து புறப்பட்டு லிட்டில் அந்தமான் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கேமல் பே நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து நன்கோடி வழியாக கேமல் பே செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 27 காலை 8 மணிக்கு கேமல் பேயில் இருந்து புறப்பட்டு நன்கோடி வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: படித்ததும் பார்த்ததும்.
1: அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. அப்படியா? சேச்ச, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சுத்தமா உண்மை கிடையாது. இல்ல, யோசிப்பந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது உண்மை. ஒரு 40-50 வயதை தாண்டிய பலரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நான் இல்லனா என் மனைவி எப்படி சமாளிப்பா, நான் இல்லனா என் கணவருக்கு ஒண்ணுமே தெரியாது, என் குழந்தைங்க நான் தானே அவங்களுக்கு உலகம், என் தாய் தந்தை இப்படி. தனக்கு அப்புறம் தன் குடும்பம் என்னாகும்னு யோசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா. இந்த உலகத்துல நாம பிறந்தப்போ நம்மளை சுத்தி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, இறந்த பிறகு யார் அழப்போறாங்கன்னு யாருக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு அப்படியே விட்டுட முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்கத்தானே ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறோம். ஒரு சிலர் வெளியில இல்லைனாலும் வீட்டுல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், ஒரு சிலர் வீட்டுல இல்லைனாலும் வெளியில நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும் நல்ல பேர் வாங்கதான் முயற்சி செய்யறோம். ஆனா இறுதியில எது உண்மை தெரியுமா? நமக்கு நாமே நல்லவங்களா இருக்க யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்க தாங்க உண்மையிலேயே இறக்கும் போதும் வெற்றியாளரா இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த உலகம் உண்மையிலேயே வருத்தப்படும். இத்தனை வருஷமானாலும் நல்ல விதமா நினைவுல வச்சுக்கோ. அப்போ நாம வாழற இந்த வாழ்க்கைய நல்ல பண்புகளோட அமைச்சுக்க வேண்டியதா தான் இருக்கு இல்லைங்களா. கனடா நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் பேச்சாளர் ராபின் சர்மா என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி கவலைப்படாதீங்க, தேவனா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் கவலைப்படுறதுக்காகவே ஒதுக்குங்க. ஏன்னா கவலைகள் தரமான நம்ம வாழ்க்கைக்கு தடை விதிக்க கூடும் இல்லைங்களா. இன்னைக்கு நாம எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறோமோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதாங்க அந்த விஷயத்துக்கு நாம கொடுக்கற வெயிட்டேஜ். தினமும் சிரிக்க பழகுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன சிரிக்க பழகணுமா, எனக்கு என்ன சிரிக்க கூடவா தெரியாது அப்படிங்கிறீங்களா? உண்மையிலேயே நம்மள பலர் மனம் விட்டு சிரிக்க மறந்துதான் போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும்.

சந்தோஷமா இப்படி வயிறு வலிக்க சிரிச்சு 10 வருஷம் ஆச்சுப்பா. அதுவா அது, காலேஜ் படிக்கும் போது இப்படி சிரிச்சது ஃப்ரெண்ட்ஸோட. எப்போ கல்யாணம்னு ஒன்று ஆச்சோ அப்போவே எல்லாத்தையும் மறந்துட்டேன். எப்போ இந்த வேலைக்கு வந்தனோ சிரிப்பா, சான்ஸே இல்லை. இப்படி சிரிக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்களை நாம் அடிக்கிட்டே தான் போகிறோம் இல்லைங்களா? முடிந்தவரை நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க. கைப்பையில் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குதோ அப்போ அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மனசை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நல்ல புத்தகங்கள் நமக்கு உதவும் இல்லைங்களா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா அதை தயங்காம உரியவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த உதவியை அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாம விட்டுட்டு போயிட்டோம்னா அவர்கிட்ட இந்த உதவியை கேட்டிருக்கலாம். நம்ம லைஃப்லே ஒரு பெரிய திருப்பு முனை வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நாம வருந்த வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்றாரு.

நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா அதை தயங்காம உரியவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த உதவிய அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மள பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாம விட்டுட்டு போயிட்டோம்னா அவர்கிட்ட இந்த உதவிய கேட்டிருக்கலாம். நம்ம லைஃப்ல ஒரு பெரிய திருப்பு முனை வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நாம வருந்த வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. உங்க வேலையை முடிச்சுட்டு அலுவலகத்துல இருந்து கிளம்பும் போது உங்க வீட்டுக்கு போன பிறகு உங்க குழந்தைங்களுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க கணவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குடும்பத்துக்காக நாம கொடுக்கற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களுக்காக நாம ஒதுக்குற நேரம்தான். நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராக இருங்கள். வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே. ஆணவம் ஆயுளை குறைக்கும் அப்படிங்கிறாரு. எதிலும் தனித்துவமாக இருங்கள். பிறர் செய்வதையே நீங்கள் வித்தியாசமாக நேர்த்தியாக செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. சிரிப்பு எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி நல்ல இசையை கேட்பது மனதை சற்றே வருடத்தான் செய்கிறது. நம்மை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள இசை அவசியமாகிறது இல்லைங்களா? எங்க சிரிக்கிறது, என்னத்தை இசையை கேட்கறது, எனக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்கள். நீங்கள் பட்டியலிடும் பொழுதே உங்கள் மனபாரம் கணிசமாக குறையும். அதற்கான தீர்வும் இதன் மூலம் கிடைக்க வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. தேவனா இதையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த காலத்து பசங்களுக்கு எங்க தெரியுது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாலையில் எழப்பழகுங்கள். வாழ்வில் வென்ற பலரும் அதிகாலையில் எழுபவர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகின்றார். இப்படி பல விஷயங்களை எழுத்தாளர் ராபின் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு. முடிந்தவரை இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்யலாம். நாம் வாழும் வாழ்க்கை எப்பொழுது இன்னொருவருக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்போதுதான் நாம் முழுமையான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்திருக்கிறோம் என்று பொருள்.

0: நடித்ததும் பார்த்ததும் வழங்கியவர் ரேவகீஸ்வரி.
1: நிகழ்ச்சியில் தொடர்வது தொல்முயசி அருவி. தொல்லுமியசி அருவி நிகழ்ச்சியில் சில திரை செய்ப்பாளர்களை கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக தூள் படத்திலிருந்து

0: தோல் படத்திலிருந்து திப்பு ரஃபீக் கல்யாண் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் என்பது இந்திய அரசால் வழங்கப்படும் குறைந்த பிரீமியம் கொண்ட விபத்து காப்பீட்டுத் திட்டமாகும். ஆண்டுக்கு ₹20 செலுத்துவதன் மூலம் விபத்து, மரணம் அல்லது முழுமையான ஊனத்திற்கு ₹2 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம். இந்த திட்டம் குறித்து கூடுதல் தகவல் அறிய நீங்கள் வங்கிக் கணக்கு பயிற்சியிருக்கும் வங்கி அணுகி பயன்பெறலாம்.
1: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture and untold stories. The Ministry of Information and Broadcasting through Prasar Bharati proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஈ திரைப்படத்திலிருந்து திப்பு பாடியது.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேயர்கள் இதுவரை துள்ளும் இசையருவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், திரை இசையா என கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜனி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத